0: adi hama kashorum idumai ko ekamblege ekalege faana kurmatli adi ekalege faanu ge veri raskalaange dalil feni wadaanu genne winama ekalege faanu ge hippulu es ekamblege faraatallemuri he ifadain e dalil dekkevi iman raskalaange ekalege faanu ge kibain nubae amalai huturu kambodu faafa durkuru matakai hama kashorum ekalege faanu ani திமன் ரஸ்கலாக ஹயார் குருவி அலுங்கு தெரின்னே.
1: திவே எஃப்எம் திவே நாயகு நோதிய எகம் மெகஹர்ட்ஸ்
2: அலினோ

0: ஃபர்ஹாத்க்கு அடு திவேஹி எஃப்எம்
1: திவேஹி எஃப்எம்
0: திவேஹி நாயகம்
2: ஒதிய எக்கே மெகாஹெர்ட்ஸ் திவேஹி எஃப்எம்

பயஃபார் இட்டங்கர் கலாடு ஃபெனுமே பயஃபார் இட்டங்கர் அமில்ல ஹிட்ட பார் ஃபோர்வேடுங்கமே திய மூன் திய மாசோம் இனித்தும்பு அபதுசித்தங்கர் திங் எம்மி அவா ஃபென்னானி கொங்கிற கும்பாய்.